0: ஸ்ரீ சுக்தம், ஸ்ரீ ருத்ரம், துர்கா சுக்தம், வயக தேவி மகாத்மியம். கினிகி ப்ரூ எம் கி சிஜாய நகரி இந்தியா தங்க புரகி சிபாங் யோங்கரி இந்தியா கட் ஒன் மன் இவேமன்சேன் ஏ குப்ளேயா இக கன்ஹுன் பிராம் கமல் டோமினிகனா ஏ பிரச்சாங் யோங்கி பின் பாவியஸ்னாவுரம் ஹரு கத்த கத்த ஏ காமினி பிரச்சாங் இப்பன் ராய் சிகபர்த்தாய் சித்தலுப் ஏ மன் நிலோங் ஏ ஸ்டார் எத்தேப் இவ்எம் அகரு இந்தியா பராரியுமியா இக ஜில்லா மேகாலயா டெப் நிகில் ஆ விகி லோம் கி வா கியோ மியத் கியோ சுக் யோங்கா கியோ லாய் சிகி நிக ஜில்லா ந சாக்கன் மோ பை ஹகி வகி ப்ரூ ஹகி நிக ஜில்லா மன் கி கி ப்ரூ குபா தங் வா மேகாலயா எம் ஹகா செய்வி கொர்பங் மா ஏ குவா ஓபன் ஸ்னியாவ் லங்பாக நிக ப்ரோக்ராம் மன் கி பா சிபி இத்தேதோ கி யிங்கேங் டேஞ்சரி கியோ டெப் டெக்டேன் பரங் கம் கி ரூட் பிரிட்ஜஸ் நிகி தேட் டேன் டிபன் மண் நிகி இங்கேன் யாகி நிகி இங்கேன் டேஞ்சரி சிம்போர் பார் கி பாவ் பாவ் ஸ்னம் ஓ பன் மண் நிகி ஹரு ஓ ஹாய் ஓ லாய் லங்பா யாகி நிகி இங்கேன் டேஞ்சரி லட்சினா யோ லாய் லங்பா நஜ்ரோ யோங்கோவா செய்வி குர்பங் கி நிகி இங்கேன் டேஞ்சரி இவன் நோ தேட் ஓரங் எம் ஓரங் ஏங் யோங்கோ டேன் தான் Ushna Haidur wo puan yung king. Ini mani ukerpang bha, kamon wo ubru, emu rengkat wo gamariang klam depan tut ika. Kategori India, percangga wo tap yakini giyutip, heito wa gini giyinkin denjri ku emha kejela Meghalaya, hak UNESCO World Heritage Site Network. Perlok, neidaw ikala hai mani long yung kesud menang. Kini giyinkin denjri, ஸ்டங்கு சாக்தா கி ப்ரூயங்கஜ்லா மேகாலயா சிம்கி கிர்க்லே ஓ சுமார் யாகினிகிங்கே டேஞ்சரி கனவு யோ லைக்கி நி சாக்தா ஹகமரியங் கினிகிங்கே டேஞ்சரி எம் கி போன் பா ஹபோ அஜ்லா மேகாலயா மனஸ் டங் ஓ மியாவிகி நெச்சம் ஓ எம் கி ஹரு சிஸ்பா ஆர் ஹவுதலி ஹகஜ்லா மேகாலயா எம் கி கன்ஹொன் கியோ பைக் கியோ சுமார் திக்னா யா கினிகிங்கே டேஞ்சரி மனுஷ்னம் கினிகி கன்ஹொன் பிரச்சாங்கில ஓ தொங்டேன் ஓ தொங்சுந்து ஹகி தாவ் எம் கினிகிங்கே யோ ஸ்கேம் கண்டாவ் கம்தே யகி க்ளோ எம் கினிகிங்கே டேஞ்சரி டு சுமார் பா யோ உப்பனே பன்சா யகினிகிங்கே ஜண்டி யோ பியகி குபார் ஹகினிகி சிங்கி குரிடப் ஓ பா ஹாலிவார் யோ ஊ யகு குஷ்ணாம் பாத்மா அவார்ட் நாக பிரசிடென்ட் யோங்கரி இந்தியா உபா ஹாலிவார் டெப்லுட் உ சன் பாவ்ஸ் நெம் மிர்தா யோங் ஓ ஹே உ சுமார் கினிகிங் கே டேஞ்சரி இக்காம் யோங் ஓ மன்கி குக்ரோ கு ஏமன் சேனி கோ போன் கம்த பர்லாக் உலட் எம் ந பிரதி யோங் பி கியோ லாய் ஸ்பாட் மேகாலயா கியோ லாய் ஓ சகி யா கினிகிங் கே டேஞ்சரி ஹகனி கஜ்லா சாம்வனி கி டோர் யோங் கினிகிங் கே டேஞ்சரி ஹகரன் சான் சோஷியல் மீடியா கனாம் வகி வித்வான்ல யகு தெப் யகு சகி யா இனி இ எம் யுகர்பங் ஹகஜில்லா மேகாலயா பராரியுமியா ஒரோ ஒரோ குவா இவகி ஸ்னோங்கி தாவ் உமான்கி கு கோச் குமியத் குயோசுக் தங்வா மிஞ்சு ஒப்பாய் பர்காத் வனி இ சாவ் பன் கோச் பன் சிங்கேர் இனிகி ஸ்னோங் எம் கு பர்காத் ஒட எம் இச கியோ தோ பன் கோச் இனிகி ஸ்னோங் தங்வா எம் ஒன் கத்து கட்னி குய ரப் ஓபன் ஜோ அக்கே வை கு ஏமன் சேன் ஹே தோ ஓயினி தேப் ஓ எம் கி கன்கன் தாய் ந பியாவரா ராஜ்காட் டிஸ்ட்ரிக் ஹப்போ மத்திய பிரதேஷ் கினிகி கன்கன் தாய் லாங்கி ஜப் டேமன் ஸ்னியாவ் பா மேம் ஓ பா ஏகி மௌ யாங்கி கி வித் ஒன் ஓ லும் ஓ லங் நோ பா நிகி ஜப் நிகி யுங்கி சேம் யம் கி லாங்கி கி பிளாஸ்டிக் பலங்கி கி க்ளோ ஓம் நமதான் மதியா நேத்த நெகிதி பிளாஸ்டிக் ஸ்டங்கி ஓபன் கலா சிக்கி மோ பிளாக் இக்கோ பிரிக் ஹகி ஹெஜாக் பனாய் வரு டெப் ஹ ராஜ்காட் டிகி ஸ்பா கிலோ கிதி பிளாஸ்டிக் டப்பன் கோச் இக்கி இவ்வளோ அபியாங் ஓபன் எம் காம் இக்கி கிதே கி பிளாஸ்டிக் கியோ டப்பன் தரோய் பாய் கச்சினோங்க தாவ் lengbai kre istam gidigi kanun thai tepan yosok david wan higachnong ekoblei yegini gi piyugun thai ki kanun thai yung gori ki kre istam ku amikitli o wanra i ko jinger he open glador thme higachnong tha prariyomia em bon gi bru ki tho changa kwa go klama hajrong yang phang go karpang ba kata ga phang to ka ganesh utsav han ladang sa skatu gani puar hachwa us dang gani gale niam la em chibon ki karpang o klama he to o gani ga phang i dao to we chnai gi dor blai yong ganesha nistang me ku chna ru blai wa ki widwan ku to hangni ga kam stang gi ukre digi bnai chwa gani gale niam kamte emoi karpa iwkhian nemta yong phibra kuntu ep wo bu igni gi durblai yong ganpati bapa ubo bigi yong sam yong phi negi housing society negi thau gi emgi jan yong yong phi igurachna nanga khandao wadigi kti go plya yong gi khon yong ri bo ale ikarpa nemta yong gi tu kuchna durblai yong ganisha ochna nega khandao karpar ale yegu thet igni go durblai o kulli bhi ode yichna igni go durblai hai woni thau ochna ki we usnya bha ham thet igni go durblai kuchna nega plaster of paris parlok ki durblai ochna ne khandao dau pragi mandano mandapan ngam igni go durblai ha go om ini yerapi we dai go om yegi nan wega mareng hagani gurukam depne pen sa ye ngai heji puar depen dab e kirkli yong e nevanta yong mareng ne lorita ho thet igdur blai kuchna digikti yong gi kongari pen skemi ye di kut jingmut ho thet igitiar kuchna hi kyo thani hi de ide ne yu ongi rikrin parang vocal for local ngai skema wa gani ganesh utsav ne ka wan gwan gale nem wo kun moi yeni hakmat do wem kam sumari iga mariang wa igi sodong ki sokun kyonka perlok i bor yong gari chongi hage bru kyonka ladmane o khyam ne o kmai i wajia kaling ki thau yong gari ini wara sikai i how image being iman we thrang open kalai ga imlang salang mm even ye ule mm even ye man torang pha chu chu changa ya ki jing mot kyang phi we ye man le i khian tam tang we even see one ye gi with one e chang one open na da one e klam one ye gi with one gi phang go th me go bon haro e chang one sumar bhai ide sumar ge yong sam kinmo khen kor go kuneg om slap yela pajma catch the rain mohau sange kripa jori phi wo kune ek om slap khublai jibon namaskar
1: katuman tan kalalong ka jingpen kala shagaktien jantia ya ka jingkren umentri rangbadu kari hakane kapu nin wanam no shipi ya ka jingpen kala shagaktien garu
2: Salam anika sara songni manderang changsatai manki batton simangko grongthaina manemang namen kusiyonga hazadi khotok bulsini ada bulside reang manjo aro batanggpa jadokni gi sepo anching songdongrong skarangchi banga chusokatuk parani giman manki batto agan grkaha jun jawba indiani manderang sakantikon mukhumra song chatgni gi pa adita chusokanirang ko manaha jena songni naljok patgpa Ruan tango pang capat kepa ong ani belko mesoka. Adita somaranas kang anga Kolkata o Indian Navy o nang cap kepa programo bakra nagata colku maknaha wato manio INS Dunagiri, INS Sansodak, aro INS Agreko Indian Navy o abacingataha. Wajahas rangko design ka ani arur kani plakon asung tango takaha jechin 인디아니 아트마니르바 바라트코 르크나그타 강에 감카야니코 메소카 르팽랑 준자오 인디아오 다리급바 C-295 에어크래프트 속벤 벌차갓나마 나하 우나그레바 완다급바 에어크래프트랑 볼 솟브리코바 아송우 다리엥아 이안 MSME 아로 에어로스페이스 섹토랑나 남그니코 냉아 아로 운박사나바 그달 감니 촐랑코 오냉아 야반 아트마니르바 바라트코 르크나그타 묵송아니코 주소갓나 멍급은 자쿠디아니 옹아 Defense Research and Development Organization DRDO바 아송탕호 다리급바 Long Range Land Attack Cruise Missile코 주속배인 TSK에니아하 야 미사일코아라 DRDO Laboratory랑 멍 Indian Industry Partner랑 앞산박름이 다리아하 야 주속안이랑 진 인디아라 사가로니 살기 방방오나 킁킁 블락 받급바 날족 받급바 아로안 탕오 방착 받급바 옹잉하 은네 미소카하 르팽랑 준자오 인터내셔널 데이 오브 요가코바 마니아하 야 불시와 그삭 먹건 남 하자니르 차봉아 받급바 비아프랑오 방아 등탕등탕 요가 프로그램랑코 옹아타하 안칭아 송오바 등탕등탕 비아프랑오 요가 프로그램랑코 옹아트급바오 사크로니크로 만데랑 바크라 토카하 야자오 아메다바토 월드 요가사나 챔피언십코 옹아트급바오 골메달랑 게르 차사그니 박사나 금흑 게르 차사치브리 메달랑코 체멍 야 챔피언십오 인디안 메달랑 방바테 체급바 송 옹아하 아카 수사급바 플락난 기스카통 금흑치 나마스카니코 오나 르팽랑 제아 송니 장기바 우니만데랑한 옹아 젠살로 와 송니 만데랑 망송하니코 다까 와망니 코추 소갔다니코 마멍 불바 참팽나겠다 암자 아송코르카니오 만데랑니 바크라 아니야라 인디아니 달 베그파 가몽아 아로 창니 창 만데랑 바크라 아니코 안층 늑나겠다 맞나 르팽랑 웨스 에시아 오보사랑 옹잉하니 금은 앙아 안층아 송니 만데랑오 방아 못몰라니랑코 다까하 만난 드베띠 소나코 브레자치나 야 소매모팅어 급은 송랑치 송량자치나 가리 볼사노 도사 만데랑 살레리 치나 아로 삼자 칼기자 옹텔레그바 가마게 아니코 닥치나 앙아 몰몰라하 르팽랑 앙니 몰몰라니코 그나차케멍 와랑코 닥카하니나 아르쿠 졸산 옹아하니금은 사칸디 송동오빠랑콘 기스 가통금먹치 무텔라 야니금은 방아 만데랑한 앙나 메세스랑그타 위아타하 무담 녹당랑 야 불시오 비아카 아니나 그탈 소나랑코 브레자나 그타 티카하 아로 만나드 베테 그참 소나랑코 그탈 다케 도카타에 자칼나 그타 티카하 앞산다켄 방아 만데랑한 그뿐아 송치 주티니 소모요 송우량나 암그바코 돈통아칭아하 르팽랑 방아 만데랑한 가리 불사오 돌사 만데랑 박사 앞산리 자그롱에 느껴바니 그만 위아타하 제망한 스캉오데 앞산을 아마그다 감치나 가리탕탕오 레롱아침 와망다오데 가리볼선 앞산 레토깽아하 만데랑 마나드베테 살란티안 바스랑 아로메트로랑그다 레루아땡아 야주톤 가안이랑안 감찻비그바 페트롤 아로 디젤랑코 르펑에 락키나그다 닥착깽아 앞산다켄 아손에 등탕등탕 막랑오 옹텔레그바 아살랑코 자칼라니 구보랑코바 만수행아 기색 묵락기 야랑코 닥깽아니아라 옹텔레그바 감마기 아니코 닥나 아로 삼탕탕코 르뿡에 라키나그다 구처선 옹캉에 감 가행아니코 메소까 르뿡랑 안층 인디아니 만데랑 야랭니까니코 구처선 옹에 아로 다이토코라에 앞산 르뭉캉에 아니코 느게멍 앙아 가차아 앙아 가동아 은락게 전마 박름글까니안 안층코 불가능아탕쿠겐 라비아 멍안티건 제나 닥착겐 아로안 증리 아송코 주속바다오나 들랑겐 앙니가 사라 송니 만데랑 안층니 아송오 아치아니 살랑 아로비아카아니 살랑아라 녹당니 마니아니랑산 옹아이자 와랑코와라 송니 만데랑 박사 마니롱아 그뿐랑 박사 가차롱아 아로 소코바랑나 무텔부스카니그타 복치스랑코 온롱아 르팽랑 마하라스라니 난데드니 바하두르푸라 송오니 벳카르 녹당니 만데랑니 잔치아니겠다 구시용아 가차르마니코 낙갱원 니니까니 소모요 낙차카니 Cholungat kepa ong nasa takramna